அது அரு அரு எடப்பட்ட இது எகிரி படுத்தது அரு அரு அரேரேரேரேரே எடப்பட்ட இது எகிரி படுத்தது దాపట ఎద్దు దాటి వేస్తది ఎడపట ఎద్దు ఎగిరి పడుతుంది దాపట ఎద్దు దాటి వేస్తది.